ஸ்வரஜதிதவாம் உர்வசிதம் ஸ்வரஜதி வார்மழவில் தம்புருவா உர்வசிதம் பதகதி.

ஏலக்கா காட்டுல ஓதிங்கி கேடக்கு மயங்கி கேடக்கு மானு ரெண்டு மானு ரெண்டு மானு ரெண்டு ஈசான மூலையில் லேசான தூரலு தூருதடி மேலுக்குள்ள கூதலடி இருக்கு கட்டுன இரு